0: ஏற்கனவே வீட்டை பாரு.
1: Priority 1, engine 4, test pane, 7011, northeast 141st court, map page 2211.